0: ஐயா எனக்கு 22 ஐயா கனகோ கனகோ
1: 11 11 அப்போ டிகனை ரோய் ஐனி நக்கேதி
0: ஐயா கண் கபேனே ரோய் அம்பிக்
1: அவரா டுவேன் கோகாரி கப்பே டிரைக்கா
0: ஐயா திரா புகினா bugina pat ke ansan de memme yarana ki pat sa siri siri aya ki ka karwa aya kan ka pebele amde kare ko ko te ki nare bugina pa yarang go aine
1: bugina ne rang kai re ya aine
0: ngaiya ibugina ba yegi kona ne kos kani kina yana detai re muande ki ai rom ki mendang in detai a kos kani kina ungkana ya ka kaya ki ron jama ta ke te jai ne re yer ki ron jara ke ayo kana ko amga te kira me kan
1: ai ko ra ra te ne wa ke a tum ka te kira ai mo ar ko ra ki ki amne yon ti sinan gun tara yon na moron ki de best ira bahor ne makin na warre ai moare ki ki orang ki ane ne yon ono to

0: பாப்பா உணரே நீ நானும் நான் போற ரூபாய் ஓத போன் யோன் தி தாத்தா
1: ஒரே
0: அம்பாய் தோவானா.